மணக்கே மணக்கே நீ பல்லியே மணக்கே மணக்கே மணக்கே மணக்கே மணக்கே மணக்கே நீ பல்லியே மணக்கே மணக்கே மணக்கே நித்தராந்தா மச்சி காலஜா.